0: திவையுன் நினம்பதெஃபு கூட்டலம் ஐமிரம் ஃபைல.
1: ஜாயஃப் செய் மாம் சேர் ஜாயஃப் செய்யப்லாய் சம்பு jaajëf Alhaji Aoud ak Guèye ñoo ñuy ñooy sun technicien yi tax ngeen mën di ñu dégg ci diggante Touba Dakar ak Louga. Kon Mame Cheikh man nga maa ubbil jataay bi ku nu bëgg a dab am lu nu dolli mu dab na ci 88 628 06 18 88 628 06 18. Danoo toog fii di wax rek waaye ñu nuy déglu ñoo nu ëppi xel fopp te gën nu ko rafetlee. Maa ngi tegoon sama baaram ci di wax ne yonte bi sallallahu alayhi wa sallam ca sulhu al-Hudaybiya diisoo ko ca génne. Kero ba mu géntee